0: அவன் பண்ண ஸ்லாரினி அடிராசு ஐஸ்கிரீம் டலம் பத்தி ஐஸ் பூன் புளிச்சாயே
1: மேமா பனஸ் கலம் யாதி சோச்ச பனஸ் போலே போட் பாடம் சுப்பட்டே தராவுஸ்தாவு
0: பத்துட்ல அடிராச பண்ணிங் சிக்கேத்
1: ஏ கலமச்சம் தோ ஜான் மைந்தில் வரலாம் லாமா பைக் அடிமின் பைக்கோ சம்பிலும்
0: ஆ லகுனா
1: கல சோச்ச பனஸ் இன்னா திக வந்த பிரம்திங் யாதி
0: அப்பாடியாபம்
1: பர்த்தாமா வழக்கான் மினம் அல்கோசோம் கருவோ பகை தொப்பி அத்தோடு தும்பத் தரு கதிக குரங்கன் பரலாரி வக்து தங்க ஹரி பனஸ் தரிக் மச்சம் நி
0: கலோ அடி நா மைன் போல மச்சம் மான
1: மைன் வக்து பத்தாம் சிக்கித் மசை சொச்சல பேலரு பாரு பேஸ் பரல் போம் சலாமான்
0: ஓ ஓகே அடி பாகாம் அபம் Bila kita jaga diri, barulah Baba Mami tak risau.
1: Betul tu. Jangan tunggu sakit baru nak jaga diri. Ingat, cuaca panas boleh menjejaskan kesihatan. Minum air secukupnya. Elak panas melampau dan jaga diri setiap hari.
0: Pesanan ini daripada Labuan FM.

வணக்கம், நான் உங்கள் அஸ்வினி, மின்னல் FM அறிவிப்பாளர். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 2 மணிக்கு பாலிவுட் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. லாபுவான் FM இல் மட்டுமே.